கலசையாய் அனல்தசையீரே தையப்தமயீரே குலிபி ஹைரே கலத்கியாய் யா ஹைரமோயி குலிபிராய் வஹைரிசாயி கலசியாய்